0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000,
2: பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான். ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள். வானொலி தொலைக்காட்சிகள் வேறு பதறின. அப்படி படி, இப்படி படி, அப்படி மனப்பாடம் பண்ணு, அதை துண்ணு, இதை துண்ணாத. புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர். பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர். இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, என்னால் அது முடியுமா? இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? சந்தேகமானான், சோகமானான், மனம் தேம்பினான், தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான், நிம்மதி இழந்து நடுங்கி போனான், நொறுங்கி போனான். இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா. அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு வெளி போனான். அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா. மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது. எவ்வளவு சிறிய விதை இது! அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான். பாவம், எப்படித்தான் பிழைக்குமோ, எப்படித்தான் முளைக்குமோ இந்த எள். தினமும் வந்து காட்டை பார்த்தான். சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள். வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன். படிக்கும் சக்தி, மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா. பார்த்தாயா மகனே, ஒரு மில்லி கூட தேராது எள். ஒரு கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா? அதன் சக்தியை பார்த்தாயா? அதன் துளிர்வை பார்த்தாயா? உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே. அதன் சக்தியை சந்தித்து பார், அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார், அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார், மகத்தான மதிப்பெண்ணையும் பார். ஆம், என்னால் முடியாது என்ற லுல்லா எல்லை பார். அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி. அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன்.
1: வாரம் ஒரு நிகழ்வு. அன்னையர் தினம். உலகில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான முதல் சொல் அம்மா. அன்பின் ஊற்றாகவும் தியாகத்தின் இலக்கணமாகவும் திகழும் தாய்ப்பாசத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது.

இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிர் பூமிக்கு வர காரணமாக இருந்த அந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான தருணமாகும். நவீன அன்னையர் தினம் கொண்டாட்டத்தின் வரலாறு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆனா ஜார்விஸ் என்பவரிடமிருந்து தொடங்குகிறது. தனது தாயார் ஆண்ட்ரீவ்ஸ் ஜார்விஸ் மறைந்த பிறகு அவரது நினைவாகவும் ஒட்டுமொத்த தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் 1908 இந்த முயற்சியை அவர் தொடங்கினார். இதற்கென அவர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார். இதனைத் தொடர்ந்து 1914 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூட்ரோ வில்சன் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரபூர்வமான அன்னையர் தினமாக அறிவித்தார். அன்று முதல் இது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று இன்று உலக நாடுகள் பலவற்றிலும் ஒரு மதசார்பற்ற சமூக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய் என்பவள் வெறும் உறவு முறையல்ல, அவள் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உலகம். 10 சுமந்து தன் குருதியை பாலாக கொடுத்து ஒரு புதிய உயிரை இந்த அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தும் அந்த உன்னத பணியை செய்பவள் அன்னை மட்டுமே. அதனால்தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கு இன்று போற்றப்படுகிறது. அன்பின் உருவமாகத் திகழும் தாய் தனது குழந்தைகளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். ஒரு குழந்தைக்கு பசிக்கும் முன்பே அதன் தேவையை அறியும் உள்ளுணர்வு ஒரு தாய்க்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவளை குடும்பத்தின் பாதுகாப்பின் நிழல் என்றும் அன்பின் ஊற்று என்றும் நாம் அழைக்கிறோம். குடும்பம் என்னும் அமைப்பின் இதயமாக அன்னை விளங்குகிறாள். தந்தை குடும்பத்தின் துணையாக இருந்தால் தாய் அந்த குடும்பத்தின் ஆன்மாவாக இருக்கிறாள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து செயல்படும் அன்னை பல நேரங்களில் தனது சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைகளுக்காக தியாகம் செய்கிறாள். இந்நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சிந்தித்தால், ஓயாமல் உழைக்கும் தாயின் அர்ப்பணிப்பை ஒரு கணம் நின்று நன்றியுடன் நினைவு கூறவே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. அவளது சொல்லன்னா தியாகத்திற்கு நாம் காட்டும் ஒரு சிறு மரியாதையாக இது அமைகிறது. பிஸியான வாழ்க்கையில் தாயின் அன்பை மறக்காமல் இருக்க இது ஒரு நினைவூட்டலாகும். வாழ்க்கை போட்டியில் நாம் எவ்வளவு தொலைவுக்கு ஓடினாலும் இறுதியில் இளைப்பாறத் தோன்றும் ஒரே இடம் தாயின் மடிதான். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் நம் வாழ்வில் அவளுடைய உன்னதமான பங்களிப்பை அவளுக்கே உணர்த்தவும் அன்னைய தினம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த தினத்தை மக்கள் பல்வேறு வழிகளில் கொண்டாடுகின்றனர். அதிகாலையிலேயே தாய்க்கு வாழ்த்து கூறுவது, அவளுக்கு பிடித்தமான மலர்களை பரிசளிப்பது மற்றும் அன்னையை பணிந்து ஆசீர் பெறுவது என உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை பல இடங்களில் அரங்கேறுகின்றன. இது தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பிணைப்பை மேலும் வலுவாக்குகிறது. இன்றைய இயந்திரமான உலகில் தாயுடன் அமர்ந்து சில மணி நேரம் மனம் விட்டு பேசுவதே அவருக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. சிலர் தங்கள் தாயாருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துக் கொடுத்து மகிழ்விக்கின்றனர். நேரத்தை செலவிடுவதே தாய்க்கு நாம் செய்யும் ஆகச்சிறந்த கைமாறு. சமூக வலைத்தளங்களில் தாயின் புகைப்படத்தை பகிர்ந்து நன்றி தெரிவிப்பதும், தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வீடியோ அழைப்புகள் வழியாக தங்கள் அன்பை பரிமாறுவதும் தற்கால நடைமுறையாக மாறியுள்ளது.

அழியாது என்பதற்காகவே தாயை படைத்தான் என்ற அழகான மேற்கோள் உண்டு. இறைவனின் இருப்பை நாம் உணரும் முதல் இடம் அன்னையின் கருவறையும் அவளது கனிவான அரவணைப்புமே ஆகும். ஒரு நல்ல தாயால் மட்டுமே ஒரு சிறந்த குடிமகனை சமுதாயத்திற்கு வழங்க முடியும். தாய்மை என்பது வெறும் உயிரியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு பண்பு. மற்ற உயிர்களிடம் கருணை காட்டும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த தாய்மை ஒளிந்திருக்கிறது. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிட வேண்டிய ஒன்றல்ல. நம்மை பெற்றவளை அவளது வாழ்நாள் முழுவதும் அன்போடு கவனிப்பதே சிறந்த கொண்டாட்டம். நம்மை பெற்றவளை அவளது முதுமை காலத்தில் எவ்வித மனக்குறையும் இன்றி பராமரிப்பதே நாம் காட்டும் உண்மையான அன்பு. தாயின் அன்பை மதித்து அவரை எப்போதும் கௌரவித்து நன்றியுடன் வாழ்வதே உண்மையான அன்னையர் தினமாகும். அனைத்து தாய்மார்களுக்கும் எம் இதயம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: செய்திகள்.
1: நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் அன்புதான் உண்மையான அன்பிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும், அது உண்மையானது, தூய்மையானது, நிபந்தனையற்றது மற்றும் தன்னைத்தானே கையளிப்பது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களிடம் இறுதி இரவு உணவின் போது கூறிய "நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்" என்ற வார்த்தைகள், நாம் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிவதால் அவர் நம்மை நேசிப்பதில்லை, மாறாக கடவுள் நம்மை முதலில் நேசிப்பதால் தான் நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடிகிறது என்ற புரிதலை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இயேசுவின் அன்பு எதையும் கைமாறாக எதிர்பார்ப்பதில்லை, மாறாக வாழ்வை தாராளமாக வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அன்பை அனுபவித்தவர்களால் மட்டுமே மற்றவர்களிடம் உண்மையாக அன்பு செலுத்த முடியும் என்றும், கடவுளின் கட்டளைகள் சுமைகள் அல்ல, அவை நம்மை போலி அன்பிலிருந்து குணப்படுத்தி மீட்பை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு பாதையாக அமைகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: உண்மையான நலவாழ்வு பராமரிப்பு என்பது மருத்துவ நிபுணத்தை சார்ந்தது மட்டுமல்ல என்றும், மாறாக நோயாளிகளுடன் நேரில் இருப்பதும் அவர்களின் உடல் உளவியல் மற்றும் ஆன்மீக தேவைகளில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவது அவசியம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமையன்று இத்தாலிய அமிலோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கலிரோசிஸ் சங்கத்தின் பயனாளிகள், குடும்பத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் நலவாழ்வு பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ALS நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீர்க்கதரிசிகள் என்று புகழ்ந்து பேசிய திருத்தந்தை, துணிச்சல், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். உதவி வழங்குதல், ஆதரவு திரட்டுதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் இந்த அமைப்பு காட்டும் அர்ப்பணிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, நோய் ஒருவரின் வாழ்வை முடக்கி விடலாம், ஆனால் வாழ்வின் நன்மையும் அதன் உன்னத மதிப்பும் அந்த நோயை காட்டிலும் மிக பெரியது என்பதை அவர்களின் வாழ்க்கை உலகிற்கு பறைசாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டினார்.

0: பாதிப்படைந்தவர்களிடம் இயேசு காட்டிய இரக்கமுள்ள அணுகுமுறையின் பிரதிபலிப்பாக இந்த அமைப்பின் நெருக்கம் மற்றும் தோழமையின் கூட்டணி இருப்பதாக பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் இன்றைய வீணாக்குதல் மற்றும் இறப்பு கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்காக இந்த அமைப்பின் தன்னார்வலர்களுக்கு திருத்தந்தை நன்றி தெரிவித்தார்.
1: சாஹல் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது இறைவேண்டல்களை உறுதி செய்த திருத்தந்தை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அங்கு அமைதியை நிலைநாட்ட தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்துளி செய்திக்கு பிறகு இவ்வாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அட்லாண்டிக் பெருங்கடல் முதல் செங்கடல் வரை வட ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளில் பறந்து விரிந்துள்ள சாஹல் மாநிலத்தில் நிலவும் நிலையற்ற சூழல் குறித்து திருத்தந்தை தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் சாஹேலில் அனைத்து வகையான வன்முறைகளும் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும், அந்த பிரியமான நிலத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஊக்குவிக்கிறேன் என்றும் திருத்தந்தை கூறினார்.
0: அன்னையர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அன்னையர்களுக்காக சிறப்பு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை இயேசுவின் தாயான அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையில் அவர்களை ஒப்படைத்து அனைத்து அன்னையர்களுக்கும் தனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்தார். ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளி செய்தியின் இறுதியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். வறுமை மற்றும் சவாலான சூழல்களில் வாழும் அன்னையர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய திருத்தந்தை ஒவ்வொரு ஆண்டும் மே 10 கொண்டாடப்படும் காப்டிக் கத்தோலிக்க நட்பு தினத்தை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருஅவையின் தலைவரான திருத்தந்தை 2 தவோட்ரோஸ் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை கத்தோலிக்கர்களுக்கும் காப்டிக் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் இந்த நட்பு கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
1: செனகல் நாட்டை விருந்தோம்பல் என்னும் பொருள் தரும் திரங்கா பூமி என்றும், இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மத நம்பிக்கைகளை கொண்ட மக்களிடையே நிலவும் விருந்தோம்பல், ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வின் உணர்வை குறிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமை அன்று செனகல் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கத்தோலிக்க தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது திருத்தந்தை இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பை நட்பு, அமைதி, சகோதரத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் வலுவான அடையாளமாக திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த சகோதரத்துவ கலாச்சாரம் செனகல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கிடைத்த ஒரு விலைமதிப்பற்ற புதையல் என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்கா தொடர்ந்து ஆயுத மோதல்கள், மனிதாபிமான நெருக்கடிகள், சமத்துவமின்மை, வன்முறை, தீவிரவாதம், புலம்பெயர்வு, சவால்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் குறிப்பாக இளைஞர்களிடையே குடும்ப மற்றும் ஆன்மீக விழுமியங்கள், பலவீனமடைதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

benedictus est domine Deus omnipotens.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000
2: பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான். ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள். வானொலி தொலைக்காட்சிகள் வேறு பதறின. அப்படி படி, இப்படி படி, அப்படி மனப்பாடம் பண்ணு, அதை துண்ணு, இதை துண்ணாத. புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர். பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர். இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, என்னால் அது முடியுமா? இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? சந்தேகமானான், சோகமானான், மனம் தேம்பினான், தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான், நிம்மதி இழந்து நடுங்கி போனான், நொறுங்கி போனான். இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா. அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு வெளி போனான். அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா. மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது. எவ்வளவு சிறிய விதை இது! அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான். பாவம், எப்படித்தான் பிழைக்குமோ, எப்படித்தான் முளைக்குமோ இந்த எள்! தினமும் வந்து காட்டை பார்த்தான். சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள். வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன். படிக்கும் சக்தி, மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா. பார்த்தாயா மகனே, ஒரு மில்லி கூட தேராது எள். ஒரு கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா? அதன் சக்தியை பார்த்தாயா? அதன் துளிர்வை பார்த்தாயா? உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே. அதன் சக்தியை சந்தித்து பார், அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார், அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார், மகத்தான மதிப்பெண்ணையும் பார். ஆம், என்னால் முடியாது என்ற லொல்லா எல்லை பார். அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி. அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன்.
1: வாரம் ஒரு நிகழ்வு. அன்னையர் தினம். உலகில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான முதல் சொல் அம்மா. அன்பின் ஊற்றாகவும் தியாகத்தின் இலக்கணமாகவும் திகழும் தாய்ப்பாசத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது.

இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிர் பூமிக்கு வர காரணமாக இருந்த அந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான தருணமாகும். நவீன அன்னையர் தினம் கொண்டாட்டத்தின் வரலாறு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆனா ஜார்விஸ் என்பவரிடமிருந்து தொடங்குகிறது. தனது தாயார் ஆண்ட்ரீவ்ஸ் ஜார்விஸ் மறைந்த பிறகு அவரது நினைவாகவும் ஒட்டுமொத்த தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் 1908 இந்த முயற்சியை அவர் தொடங்கினார். இதற்கென அவர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார். இதனைத் தொடர்ந்து 1914 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூட்ரோ வில்சன் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரபூர்வமான அன்னைய தினமாக அறிவித்தார். அன்று முதல் இது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று இன்று உலக நாடுகள் பலவற்றிலும் ஒரு மதசார்பற்ற சமூக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய் என்பவள் வெறும் உறவு முறையல்ல, அவள் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உலகம். 10 சுமந்து தன் குருதியை பாலாக கொடுத்து ஒரு புதிய உயிரை இந்த அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தும் அந்த உன்னத பணியை செய்பவள் அன்னை மட்டுமே. அதனால்தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கு இன்று போற்றப்படுகிறது. அன்பின் உருவமாகத் திகழும் தாய் தனது குழந்தைகளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். ஒரு குழந்தைக்கு பசிக்கும் முன்பே அதன் தேவையை அறியும் உள்ளுணர்வு ஒரு தாய்க்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவளை குடும்பத்தின் பாதுகாப்பின் நிழல் என்றும் அன்பின் ஊற்று என்றும் நாம் அழைக்கிறோம். குடும்பம் என்னும் அமைப்பின் இதயமாக அன்னை விளங்குகிறாள். தந்தை குடும்பத்தின் துணையாக இருந்தால் தாய் அந்த குடும்பத்தின் ஆன்மாவாக இருக்கிறாள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து செயல்படும் அன்னை பல நேரங்களில் தனது சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைகளுக்காக தியாகம் செய்கிறாள். இந்நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சிந்தித்தால், ஓயாமல் உழைக்கும் தாயின் அர்ப்பணிப்பை ஒரு கணம் நின்று நன்றியுடன் நினைவு கூறவே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. அவளது சொல்லன்னா தியாகத்திற்கு நாம் காட்டும் ஒரு சிறு மரியாதையாக இது அமைகிறது. பிஸியான வாழ்க்கையில் தாயின் அன்பை மறக்காமல் இருக்க இது ஒரு நினைவூட்டலாகும். வாழ்க்கை போட்டியில் நாம் எவ்வளவு தொலைவுக்கு ஓடினாலும் இறுதியில் இளைப்பாறத் தோன்றும் ஒரே இடம் தாயின் மடிதான். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் நம் வாழ்வில் அவளுடைய உன்னதமான பங்களிப்பை அவளுக்கே உணர்த்தவும் அன்னைய தினம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த தினத்தை மக்கள் பல்வேறு வழிகளில் கொண்டாடுகின்றனர். அதிகாலையிலேயே தாய்க்கு வாழ்த்து கூறுவது, அவளுக்கு பிடித்தமான மலர்களை பரிசளிப்பது மற்றும் அன்னையை பணிந்து ஆசீர் பெறுவது என உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை பல இடங்களில் அரங்கேறுகின்றன. இது தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பிணைப்பை மேலும் வலுவாக்குகிறது. இன்றைய இயந்திரமான உலகில் தாயுடன் அமர்ந்து சில மணி நேரம் மனம் விட்டு பேசுவதே அவருக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. சிலர் தங்கள் தாயாருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துக் கொடுத்து மகிழ்விக்கின்றனர். நேரத்தை செலவிடுவதே தாய்க்கு நாம் செய்யும் ஆகச்சிறந்த கைமாறு. சமூக வலைத்தளங்களில் தாயின் புகைப்படத்தை பகிர்ந்து நன்றி தெரிவிப்பதும், தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வீடியோ அழைப்புகள் வழியாக தங்கள் அன்பை பரிமாறுவதும் தற்கால நடைமுறையாக மாறியுள்ளது.

எவ்விதத்தில் கொண்டாடினாலும் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் தாயின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண்பது மட்டுமே. தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்றது. நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், உலகம் நம்மை கைவிட்டாலும், எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்கும் ஒரே தெய்வம் தாய் மட்டுமே. தாயின் இதயத்தில் எப்போதுமே மன்னிப்பும் மட்டற்ற அன்பும் நிறைந்திருக்கும். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகவே தாயை படைத்தான் என்ற அழகான மேற்கோள் உண்டு. இறைவனின் இருப்பை நாம் உணரும் முதல் இடம் அன்னையின் கருவறையும் அவளது கனிவான அரவணைப்புமே ஆகும். ஒரு நல்ல தாயால் மட்டுமே ஒரு சிறந்த குடிமகனை சமுதாயத்திற்கு வழங்க முடியும். தாய்மை என்பது வெறும் உயிரியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு பண்பு. மற்ற உயிர்களிடம் கருணை காட்டும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த தாய்மை ஒளிந்திருக்கிறது. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிட வேண்டிய ஒன்றல்ல. நம்மை பெற்றவளை அவளது வாழ்நாள் முழுவதும் அன்போடு கவனிப்பதே சிறந்த கொண்டாட்டம். நம்மை பெற்றவளை அவளது முதுமை காலத்தில் எவ்வித மனக்குறையும் இன்றி பராமரிப்பதே நாம் காட்டும் உண்மையான அன்பு. தாயின் அன்பை மதித்து அவரை எப்போதும் கௌரவித்து நன்றியுடன் வாழ்வதே உண்மையான அன்னையர் தினமாகும். அனைத்து தாய்மார்களுக்கும் எம் இதயம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: செய்திகள்.
1: நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் அன்புதான் உண்மையான அன்பிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும், அது உண்மையானது, தூய்மையானது, நிபந்தனையற்றது மற்றும் தன்னைத்தானே கையளிப்பது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொளி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களிடம் இறுதி இரவு உணவின் போது கூறிய "நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்" என்ற வார்த்தைகள், நாம் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிவதால் அவர் நம்மை நேசிப்பதில்லை, மாறாக கடவுள் நம்மை முதலில் நேசிப்பதால் தான் நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடிகிறது என்ற புரிதலை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இயேசுவின் அன்பு எதையும் கைமாறாக எதிர்பார்ப்பதில்லை, மாறாக வாழ்வை தாராளமாக வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அன்பை அனுபவித்தவர்களால் மட்டுமே மற்றவர்களிடம் உண்மையாக அன்பு செலுத்த முடியும் என்றும், கடவுளின் கட்டளைகள் சுமைகள் அல்ல, அவை நம்மை போலி அன்பிலிருந்து குணப்படுத்தி மீட்பை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு பாதையாக அமைகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: உண்மையான நலவாழ்வு பராமரிப்பு என்பது மருத்துவ நிபுணத்தை சார்ந்தது மட்டுமல்ல என்றும், மாறாக நோயாளிகளுடன் நேரில் இருப்பதும் அவர்களின் உடல், உளவியல் மற்றும் ஆன்மீக தேவைகளில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவது அவசியம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமையன்று இத்தாலிய அமிலோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கலிரோசிஸ் சங்கத்தின் பயனாளிகள், குடும்பத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் நலவாழ்வு பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ALS நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீர்க்க தரிசிகள் என்று புகழ்ந்து பேசிய திருத்தந்தை, துணிச்சல், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். உதவி வழங்குதல், ஆதரவு திரட்டுதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் இந்த அமைப்பு காட்டும் அர்ப்பணிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, நோய் ஒருவரின் வாழ்வை முடக்கிவிடலாம், ஆனால் வாழ்வின் நன்மையும் அதன் உன்னத மதிப்பும் அந்த நோயை காட்டிலும் மிக பெரியது என்பதை அவர்களின் வாழ்க்கை உலகிற்கு பறைசாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டினார். பாதிப்படைந்தவர்களிடம் இயேசு காட்டிய இரக்கமுள்ள அணுகுமுறையின் பிரதிபலிப்பாக இந்த அமைப்பின் நெருக்கம் மற்றும் தோழமையின் கூட்டணி இருப்பதாக பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் இன்றைய வீணாக்குதல் மற்றும் இறப்பு கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்காக இந்த அமைப்பின் தன்னார்வலர்களுக்கு திருத்தந்தை நன்றி தெரிவித்தார்.
1: சாயல் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது இறைவேண்டல்களை உறுதி செய்த திருத்தந்தை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அங்கு அமைதியை நிலைநாட்ட தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்துளி செய்திக்கு பிறகு இவ்வாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அட்லாண்டிக் பெருங்கடல் முதல் செங்கடல் வரை வட ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளில் பறந்து விரிந்துள்ள சாயல் மாநிலத்தில் நிலவும் நிலையற்ற சூழல் குறித்து திருத்தந்தை தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் சாஹேலில் அனைத்து வகையான வன்முறைகளும் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும், அந்த பிரியமான நிலத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஊக்குவிக்கிறேன் என்றும் திருத்தந்தை கூறினார்.
2: அன்னையர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அன்னையர்களுக்காக சிறப்பு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை, இயேசுவின் தாயான அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையில் அவர்களை ஒப்படைத்து அனைத்து அன்னையர்களுக்கும் தனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்தார். ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொளி செய்தியின் இறுதியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். வறுமை மற்றும் சவாலான சூழல்களில் வாழும் அன்னையர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய திருத்தந்தை, ஒவ்வொரு ஆண்டும் மே 10 கொண்டாடப்படும் காப்டிக் கத்தோலிக்க நட்பு தினத்தை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் தலைவரான திருத்தந்தை 2 தவோட்ரோஸ் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, கத்தோலிக்கர்களுக்கும் காப்டிக் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் இந்த நட்பு கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
1: செனகல் நாட்டை விருந்தோம்பல் என்னும் பொருள் தரும் திரங்கா பூமி என்றும், இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மத நம்பிக்கைகளை கொண்ட மக்களிடையே நிலவும் விருந்தோம்பல், ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வின் உணர்வை குறிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமை அன்று செனகல் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கத்தோலிக்க தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது திருத்தந்தை இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பை நட்பு, அமைதி, சகோதரத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் வலுவான அடையாளமாக திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த சகோதரத்துவ கலாச்சாரம் செனகல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கிடைத்த ஒரு விலைமதிப்பற்ற புதையல் என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத மோதல்கள், மனிதாபிமான நெருக்கடிகள், சமத்துவமின்மை, வன்முறை, தீவிரவாதம், புலம்பெயர்வு, சவால்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் குறிப்பாக இளைஞர்களிடையே குடும்ப மற்றும் ஆன்மீக விழுமியங்கள் பலவீனமடைதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மாமன்னர் அலெக்சாண்டர், இருவரும் ஆசான் மாணவன் உறவுக்காரர்கள், சந்தித்து கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் கேட்டார், மாவீரனே, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியவில்லையே, இன்னும் நான் மதிப்பு போட்டு பார்க்கவில்லை, உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டவரிடம் சொன்னார், தெரியும், உன் சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 திராக்கிம், அதாவது 20 பைசாதான். கோபப்பட்டு போனார் மாமன்னர். எப்படி சொல்கிறீர்கள்? கோபப்படாதீர்கள் மாமன்னா, நீங்கள் ஒரு பாலைவனத்தில் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கடுமையான தாகத்தால் அங்கே செத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாள் கணக்காக. அப்போது அங்கு நான் ஒரு ஒட்டகத்தில் வருகிறேன், தண்ணீரோடு. நீங்கள் தண்ணீர் கேட்டு நிற்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் சாம்ராஜ்யத்தில் பாதியை தந்தால்தான் ஒரு குவளை தண்ணீர் தருவேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து சொன்னார் அலெக்ஸ். அத்தகைய சூழலிலே கேட்டதை கொடுத்துவிட்டு ஒரு குவளை தண்ணீரை ஆவலாய் வாங்கி குடிப்பேன், தாகத்தை தணித்துக் கொள்வேன், சாவிலிருந்து தப்பிப்பேன். இப்போது சவடாலாக சொன்னார் சாக்ரடீஸ், ஒரு குவளை தண்ணீரின் மதிப்பு 10 காசுதான். அப்படியானால் உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 காசுகள் தானே? சொத்துக்களை எல்லாம் சொத்தையாக்கி விடுகிறதே இந்த சாவு. இவ்வுலக சொத்துக்களை வைத்து அவ்வுலகை சொந்தமாக்கிக் கொள்பவரே சொகுசான மனிதர். நீ செத்த பின்பும் வாழ்வதுதானே உண்மையான சொத்து.

இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்கிற பொழுது, இந்த திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடலாக இருக்கிறது. இது இரண்டு வகையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற இரண்டு வழிகளை கற்றுக் கொடுக்கிறது, அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலை வாசிக்கிற பொழுது 4:25 இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடலாக, அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு, நம்பிக்கை ஆகிய இரண்டு காரியங்களை கொடுக்கிறது. எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும், அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெஸ்ஸியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை சொன்னால் அது மிகையாகாது என்று தான் சொல்ல வேண்டும். அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள், கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னால் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் அரசர். அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள் பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எனவேதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இது இணையான வார்த்தைகள்

0: அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், குருக்களை ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். எனவேதான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த அருள்பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிருந்து வருகிற இந்த எபிரேய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்து மெசியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ மெசியாஸ் கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள்பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவன், கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார். அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்பது இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க, அந்த முடிசூட்டு விழா அன்றைக்குத்தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக உயர்ந்தவராக நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார். அப்படி அந்த முடிசூட்டு விழாவன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள். எனவேதான் நீர் என் மைந்தர் இன்று நான் உன்மை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள்பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவேதான் அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார். ஆகவேதான் இந்த அருள்பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அருள்பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள்பொழிவு செய்தவரையே கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது. அந்த அருள்பொழிவிலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள்பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த எதிர்நோக்கின்படி வழி நடத்த நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாதபடிக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம். எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை திருமுழுக்கின் பொழுது அருள்பொழிவு செய்திருக்கிறீர். அந்த அருள்பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெசியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: செய்திகள்.
2: நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கையையும் மனிதர்களையும் பொறுப்பற்ற முறையில் சுரண்டுவதிலிருந்து எளியவர்களை காப்பதற்கும் நமக்கு இருக்கும் கூட்டுப் பொறுப்பை இன்று பலர் புறக்கணிக்கிறார்கள் என்றும், அதனால்தான் நேர்மையான அறிவியலுக்கு திரு அவை அளிக்கும் ஆதரவு இன்றும் அவசியமான ஒன்றாக தொடர்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று வத்திக்கான் வானியல் ஆய்வு மைய அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். திருப்பீடத்திற்கும் மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கும் சேவையாற்றி வரும் வத்திக்கான் வானியல் ஆய்வு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, 135 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை 13 லியோ அவர்கள் திரு அவை உண்மையான அறிவியலுக்கு எதிரானது அல்ல, மாறாக அதனை தழுவி ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த வானியல் ஆய்வு மையத்தை மீண்டும் நிறுவினார் என்றும் எடுத்துக்காட்டினார். வத்திக்கான் வானியல் ஆய்வு மையம் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படவும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும் கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் பங்குகளில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கவும் வழிவகை செய்கிறது என்றும், உங்களின் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் இந்த ஆய்வு மையத்தின் தொலைநோக்கிகளும் ஆய்வகங்களும் படைப்பின் அழகினை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆராயும் இடங்களாக தொடர்ந்து திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.

0: இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் என்பது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கொடையாக கருதப்படுகிறது என்றும், இது அல் ரவுஃப் அதாவது மிக்க கருணையாளர் என்ற இறைவனது திருப்பெயரில் பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று சமயங்களுக்கிடையிலான உரையாடலுக்கான வத்திக்கான் துறையும் மதங்களுக்கிடையிலான ஆய்வுகளுக்கான அரச நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 8வது கருத்தரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நவீன காலத்தில் மானுட இரக்கமும் பரிவும் என்ற இந்த தலைப்பு இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் மற்றும் பரிவு ஆகிய இரண்டும் மிக முக்கியமான விழுமியங்களாகவும் உண்மையான மனித வாழ்வின் மையமாகவும் திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் மனிதர்களின் துயரங்களைக் கண்டு மனம் உருகி அவற்றுக்கு தீர்வு வழங்கும் இறைவனையே கிறிஸ்தவம் நமக்கு காட்டுகிறது என்றும், இறைவனின் அந்த எல்லையற்ற கருணை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவ்வுலகிற்கு வெளிப்பட்டது என்றும் எடுத்துரைத்த திருத்தந்தை, மற்றவர்களின் துயரங்களில் குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களின் துன்பங்களில் பங்கெடுக்கும்படி திருத்தந்தை அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இரக்கம் என்பது நாம் விருப்பப்பட்டால் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்வில் இறைவனின் நற்குணத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டிய கடமையை வலியுறுத்திய திருத்தந்தை 13 லியோ அவர்களின் கருத்தை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, புலம்பெயர்ந்தோரை தாராள மனதோடு ஆதரித்து வரும் ஜோர்டான் நாட்டின் சேவையை வெகுவாக பாராட்டினார்.
1: மே 11 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சூடான் அரசு தலைவர் திரு கமில் எல்தயப் இத்ரீஸ் அப்துல் ஹபீஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அப்துல் ஹபீஸ் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் துணைச் செயலர் பேரருள் திரு மிஹாய்தா பிளாய்ச் ஆகியோருடன் கலந்துரையாடினார். திருப்பீடத்தின் வெளியுறவு செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சுமூகமான உரையாடலின் போது திருப்பீடத்திற்கும் சூடானுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் நலனுக்காக உள்ளூர் திரு அவை அளிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகியவை குறித்து வலியுறுத்தப்பட்டன என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 3 போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானின் கடுமையான நெருக்கடி குறித்தும் இந்த உரையாடலில் ஆலோசிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. சூடானில் அமைதியை ஏற்படுத்த உடனடி போர் நிறுத்தம், அவசர உதவிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான நேர்மையான சமாதான பேச்சுவார்த்தை ஆகியவற்றை இச்சந்திப்பு முக்கியமாக வலியுறுத்தியது.
0: உண்மையான அன்பு என்பது இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே வெளிப்படுகிறது என்று இயேசு கற்பிக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பு நம்பிக்கையாளர்களை ஒற்றுமை, பிறரன்பு பணி மற்றும் உண்மைத்தன்மையுடன் வாழுமாறு அழைப்பு விடுக்கிறது என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கூறினார். வத்திக்கான் மற்றும் கேப் வெர்டே இடையிலான 50 தூதரக உறவை கொண்டாடும் விதமாக வத்திக்கானில் உள்ள டைபர் நதிக்கரை புனித மரியா பேராலயத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு திவ்ய நற்கருணை பெருவிழாவில் ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு பேராயர் காலகர் அவர்கள் கூறினார். இறைவன் காட்டிய அந்த அன்பிற்கு திரு அவையானது நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மக்கள் சேவையின் வழியாக தனது பங்களிப்பை வழங்குகிறது என்றும், குறிப்பாக கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் இச்சேவைகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் பேராயர் காலகர் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் திரு அவை ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் உலகப் பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை என்பதையும் வலியுறுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டிய பேராயர் காலகர் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு உரிமையுள்ளவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார். இன்றைய மனித குலத்திற்கு அமைதி எவ்வளவு அவசர தேவை என்பதை வலியுறுத்திய பேராயர் காலகர் அவர்கள், உண்மையான அமைதி என்பது ஆயுதங்களால் வருவதல்ல, மாறாக இறைவனின் மீது வைக்கும் நம்பிக்கை, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தூய ஆவியின் வழிநடத்தல் ஆகியவற்றின் மூலமே கிடைக்கிறது என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவுதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மாமன்னர் அலெக்சாண்டர், இருவரும் ஆசான் மாணவன் உறவுக்காரர்கள், சந்தித்து கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் கேட்டார், மாவீரனே, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியவில்லையே, இன்னும் நான் மதிப்பு போட்டு பார்க்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டவரிடம் சொன்னார், தெரியும். உன் சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 திராக்கிம், அதாவது 20 பைசாதான். கோபப்பட்டு போனார் மாமன்னர். எப்படி சொல்கிறீர்கள்? கோபப்படாதீர்கள் மாமன்னா, நீங்கள் ஒரு பாலைவனத்தில் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கடுமையான தாகத்தால் அங்கே செத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாள் கணக்காக. அப்போது அங்கு நான் ஒரு ஒட்டகத்தில் வருகிறேன், தண்ணீரோடு. நீங்கள் தண்ணீர்

மதிப்பு வெறும் 20 காசுகள் தானே. சொத்துக்களை எல்லாம் சொத்தையாக்கி விடுகிறதே இந்த சாவு. இவ்வுலக சொத்துக்களை வைத்து அவ்வுலகை சொந்தமாக்கிக் கொள்பவரே சொகுசான மனிதர். நீ செத்த பின்பும் வாழ்வதுதானே உண்மையான சொத்து.

இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்கிற பொழுது, இந்த திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடலாக இருக்கிறது. இது இரண்டு வகையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற இரண்டு வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலினை வாசிக்கிற பொழுது 4:25 இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடல்.

0: அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு, நம்பிக்கை ஆகிய இரண்டு காரியங்களை கொடுக்கிறது. எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும், அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெஸ்ஸியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள், கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியமில்லை என்று சொன்னால் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் அரசர். அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள் பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எனவேதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இது இணையான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மெஸ்ஸியாஸ் கிறிஸ்தோஸ் என்று கிரேக்க மொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள். அப்படி கிரேக்க மொழியிலிருந்து அல்லது எபிரேயத்திலிருந்து நம் தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையான வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்து மெஸ்ஸியா கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அருள் பொழிவு என்ன திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை அப்படி வாசித்து பார்க்கிற பொழுது இது ஒரு இணையணி திருப்பாடல். எதிரிகளை அடிமை நிலைக்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு, எதிரிகளை எந்த அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், குருக்களை ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். எனவேதான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த அருள் பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிருந்து இந்த எபிரேய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்து மெஸ்ஸியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ மெஸ்ஸியாஸ் கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவன், கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார். அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்பது இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க, அந்த முடிசூட்டு விழா அன்றைக்குத்தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக உயர்ந்தவராக நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார். அப்படி அந்த முடிசூட்டு விழாவன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள். எனவேதான் நீர் என் மைந்தர் இன்று நான் உன்னை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள் பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவேதான் அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார். ஆகவேதான் இந்த அருள் பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அருள் பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள் பொழிவு செய்தவரையே கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது. அந்த அருள் பொழிவிலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள் பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார், கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த எதிர்நோக்கின்படி வழி நடத்த நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாதபடிக்கு அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம். எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை திருமுழுக்கின் பொழுது அருள் பொழிவு செய்திருக்கிறீர். அந்த அருள் பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெசியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: செய்திகள்.
2: நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கையையும் மனிதர்களையும் பொறுப்பற்ற முறையில் சுரண்டுவதிலிருந்து எளியவர்களை காப்பதற்கும் நமக்கு இருக்கும் கூட்டு பொறுப்பை இன்று பலர் புறக்கணிக்கிறார்கள் என்றும், அதனால்தான் நேர்மையான அறிவியலுக்கு திரு அவை அளிக்கும் ஆதரவு இன்றும் அவசியமான ஒன்றாக தொடர்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று வத்திக்கான் வானியல் ஆய்வு மைய அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். திருப்பீடத்திற்கும் மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கும் சேவையாற்றி வரும் வத்திக்கான் வானியல் ஆய்வு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, 135 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை 13 லியோ அவர்கள் திரு அவை உண்மையான அறிவியலுக்கு எதிரானது அல்ல, மாறாக அதனை தழுவி ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த வானியல் ஆய்வு மையத்தை மீண்டும் நிறுவினார் என்றும் எடுத்துக்காட்டினார். வத்திக்கான் வானியல் ஆய்வு மையம் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படவும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும் கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் பங்குகளில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கவும் வழிவகை செய்கிறது என்றும், உங்களின் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் இந்த ஆய்வு மையத்தின் தொலைநோக்கிகளும் ஆய்வகங்களும் படைப்பின் அழகினை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆராயும் இடங்களாக தொடர்ந்து திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் என்பது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கொடையாக கருதப்படுகிறது என்றும், இது அல் ரவுஃப் அதாவது மிக்க கருணையாளர் என்ற இறைவனது திருப்பெயரில் பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று சமயங்களுக்கிடையிலான உரையாடலுக்கான வத்திக்கான் துறையும் மதங்களுக்கிடையிலான ஆய்வுகளுக்கான அரச நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 8வது கருத்தரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நவீன காலத்தில் மானுட இரக்கமும் பரிவும் என்ற இந்த தலைப்பு இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் மற்றும் பரிவு ஆகிய இரண்டும் மிக முக்கியமான விழுமியங்களாகவும் உண்மையான மனித வாழ்வின் மையமாகவும் திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் மனிதர்களின் துயரங்களைக் கண்டு மனமுருகி அவற்றுக்கு தீர்வு வழங்கும் இறைவனையே கிறிஸ்தவம் நமக்கு காட்டுகிறது என்றும், இறைவனின் அந்த எல்லையற்ற கருணை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவ்வுலகிற்கு வெளிப்பட்டது என்றும் எடுத்துரைத்த திருத்தந்தை, மற்றவர்களின் துயரங்களில் குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களின் துன்பங்களில் பங்கெடுக்கும்படி திருத்தந்தை அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இரக்கம் என்பது நாம் விருப்பப்பட்டால் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்வில் இறைவனின் நற்குணத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டிய கடமையை வலியுறுத்திய திருத்தந்தை 13 லியோ அவர்களின் கருத்தை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, புலம்பெயர்ந்தோரை தாராள மனதோடு ஆதரித்து வரும் ஜோர்டான் நாட்டின் சேவையை வெகுவாக பாராட்டினார்.
2: மே 11 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சூடான் அரசு தலைவர் திரு கமில் எல்தயப் இத்ரீஸ் அப்துல் ஹபீஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அப்துல் ஹபீஸ் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் துணைச் செயலர் பேரருள் திரு மிஹாய்தா பிளாய்ச் ஆகியோருடன் கலந்துரையாடினார். திருப்பீடத்தின் வெளியுறவு வெளியுறவு செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சுமூகமான உரையாடலின் போது திருப்பிடத்திற்கும் சூடானுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் நலனுக்காக உள்ளூர் திருஅவை அளிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகியவை குறித்து வலியுறுத்தப்பட்டன என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானின் கடுமையான நெருக்கடி குறித்தும் இந்த உரையாடலில் ஆலோசிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. சூடானில் அமைதியை ஏற்படுத்த உடனடி போர் நிறுத்தம், அவசர உதவிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான நேர்மையான சமாதான பேச்சுவார்த்தை ஆகியவற்றை இச்சந்திப்பு முக்கியமாக வலியுறுத்தியது.
3: உண்மையான அன்பு என்பது இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே வெளிப்படுகிறது என்று இயேசு கற்பிக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பு நம்பிக்கையாளர்களை ஒற்றுமை, பிறரன்பு பணி மற்றும் உண்மைத்தன்மையுடன் வாழுமாறு அழைப்பு விடுக்கிறது என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கூறினார். வத்திக்கான் மற்றும் கேப் வெர்டே இடையிலான 50 ஆண்டுகால தூதரக உறவை கொண்டாடும் விதமாக வத்திக்கானில் உள்ள டைபர் நதிக்கரை புனித மரியா பேராலயத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு திவ்ய நற்கரு பெருவிழாவில் ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு பேராயர் காலகர் அவர்கள் கூறினார். இறைவன் காட்டிய அந்த அன்பிற்கு திரு அவையானது நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மக்கள் சேவையின் வழியாக தனது பங்களிப்பை வழங்குகிறது என்றும், குறிப்பாக கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் இச்சேவைகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் பேராயர் காலகர் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் திரு அவை ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும், உலக பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை என்பதையும் வலியுறுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டி பேராயர் காலகர் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு உரிமையுள்ளவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார். இன்றைய மனித குலத்திற்கு அமைதி எவ்வளவு அவசர தேவை என்பதை வலியுறுத்திய பேராயர் காலகர் அவர்கள், உண்மையான அமைதி என்பது ஆயுதங்களால் வருவதல்ல, மாறாக இறைவனின் மீது வைக்கும் நம்பிக்கை, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தூய ஆவியின் வழிநடத்தல் ஆகியவற்றின் மூலமே கிடைக்கிறது என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டி.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.